ஸ்ரீங்கி அர்குஷி பாட்டேங்கி பகே கியாபி கோய் பாத்தோகை தொகுஷிகை போஜே. ஆப்கே சோன் வாலே ஆப்கே செட்டு